0: இந்த கான்செப்ட் ஆஃப் சித்தா பேஸ்ட் எத்னோவெட்டினரி மெடிசின் ஃபார் த அவார்ட் ஆஃப் பத்மஸ்ரீ ஃபார் த இயர் 2026. வைல் தேங்கிங் தம் ப்ரொஃபவுண்ட்லி, ஐ ஆல்சோ மஸ்ட் ஆட் குவிக்லி தட் திஸ் இஸ் நாட் ஓன்லி அன் ரெகக்னிஷன் ஃபார் த இண்டிவிஜுவல் அண்ட் த டீம் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு திஸ், பட் ஆல்சோ அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் திஸ் நாலேஜ் ஃபுல்லி அண்ட் தரோலி அனலைஸ்ட் ஃபார் மெனி அதர் டிசீசஸ் ஃபார் விச் தெர் இஸ் அ நீட், and also take it to every nook and corner of India so that the farmers in India will keep not only their animals product like milk, meat and eggs clean, but also their environment clean, so that India becoming a organic hub in food production is a reality. So the responsibility I feel that should involve in educating the veterinarians, the farmers and all the stakeholders to believe that Indian knowledge system is robust, effective, and will help in taking it forward for the future. So this is a very important thing, that not only we give our future generations a very fertile soil as a legacy, but also the robust systems which they can continue to grow.
1: With that, we come to the end of the special program, People's Padma on Akashvani, wherein we shared the work of Dr. Punyamurthy Natesan. We will continue to bring more such inspiring stories. Thank you, listeners, for joining us. You can send your feedback on this program to us via email. The email ID is podcast.airnews@gmail.com. You can also listen to this program on our app, News on AIR, and our YouTube channel, News on AIR Official.